ஜாசுக்கும் முனிவர் ரட்டை சுர் நறுக்கரே விழா சோசுக்கு சஹஜே பாயியே சத்குரு சங்கதியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப்யா.